நமா பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமோர த்வந்தாதீதம் ககன சத்ரஸ்யம் தஸ்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் அநித்யம் விமலச்சலம் சர்வதிசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அலக்புரிஜி மகாதேவ கீ, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரிஜி மகாதேவ கீ, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கீ, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்தபுரி ஜி மகாராஜ் கீ, சனாதன தர்ம கீ, பக்த ஔர் பகவான் கீ ஜெய். ஆராத்ய குருதேவ் கே சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹி சுப தின் ஹை. குரு பூர்ணம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்புரி ஜி சித்த பீட பரம்பரா கி ஓர் சே ஆசீர்வாத். பிளெஸ்ட் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரவுண்ட் த வேர்ல்ட், டுடே on this holy occasion of Sri Guru Purnima, blessing is coming from Om Sri Alakpuri Ji Siddha Peeth Parampara, Holy Land Bharat. Welcome all of you here and those